0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஓ ரேடியோ ஓ ரேடியோ ஓ
2: ரேடியோ ரேடியோ ரேடியோ ஹலோ கிளாஸ்